ஆடுதா தக திட்டுக்கு நாடு தாரா தீகர நக நக திருக்கிட்டு தூணா கீரனா கத்திருக்கிட்டு தக தக தீக்கிரனா கத்திருக்கிட்டு தூணா கத்த தக தக தீக்கிரனா கத்திருக்கிட்டு தூணா கத்த தக தக தீகிரனா கத்திருக்கிட்டு தூணா கத்த தீ தீ தீ கதி இனத்திக்கிட்டு தான் தா திட்டு